முறுக்கு சல்லி உப்பு மேல மாத்தே மாயி மாயி சரணு குருமீட்டே மாயி சரணு குருமீட்டே வட்டே பாக தேவே பரமேஸ்வர வட்டே பாக தேவே பரமேஸ்வர ஓர் பதா